0: அந்த மக்கு கனி யோ அந்த மக்கு தேவியாரம் கருவத்து ஜிக்கனி அரவுக்கு அரவுலை கனி ஹாங்கனி அரவு நக்ஸ்புந்தரை கனி அரவுக்கும் புந்தரவுலை கனி ஹாங்கனி அரவு நக்ஸ்புந்தரை கனி யோ அந்த மக்கு தேர் அந்த மக்கு கனி யோ அந்த மக்கு தேவியாரம் கருவத்து தே ஓ அந்த மக்கு தேர் அந்த மக்கு கனி யோ அந்த மக்கு தேவியாரம் கருவத்து ஜிக்கனி அரவுக்கும் அரவுலை கனி ஹாங்கனி அரவு நக்ஸ்புந்தரை கனி அரவுக்கும் புந்தரவுலை கனி ஹாங்கனி அரவு நக்ஸ்புந்தரை கனி. Thank you.
1: Oh, we opened up with an item, a track from Celtic music, The Clans Are Gathering. Then it was a great Rory Gray with Lochmarie Islands. And then to beat that one, it was Rory McLean came in with Bits and Pieces on his accordion. Alec Beaton told us about the stoutest man in a 43. And of course that is the fattest man in the 42nd Regiment. That was a great one from Gene Redpath, Will You Go to the Indies? Angela Duncan came in with Sweet Rothsay Bay. Then we finished up with a Gaelic medley from Rachel Newton here on Scott's Corner.